காசி வலட்ட கண்ணன்ப காசி வலட்ட தென்னன்ப மனுசு கம மினிசு நீ காசி வாசி அத்தியாயலங்க உம்மஹிங்காய் கண்ணட்டன.

பவட்ட லொல்வி ஆசாவின் பவுக்கல சேம சத்வைன்டம நெவத்த இப்ப துணவிட்ட தமன் சித்தனலசின் பெவத்திய நுகக்கிய இபந்தான் அப்பாயே யமராஜு லாங்கட்ட கெனகோஸ் கரண்லாத பவ் விமசா நிசி தண்டுவாம் லபாதினவாயத்து